0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: அன்பிற்கினிய தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் ஆறாம் செய்யுளில் நாம் நடமாடுகிறோம். ஆளுமை செல்வங்கள். பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும், பேணார் திறன்வேறு கூறிற் பொறையும், அறவினையை காறாண்மை போல ஒழுகலும், இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு. இன்று அறவினையை காறாண்மை போல் ஒழுகல் என்னும் செய்தியினை ஆய்ந்து பார்க்கிறோம். அது என்ன பொருள்? அறவினையை காறாண்மை போல் ஒழுகல். காறாண்மை என்றால் வேறொன்றுமில்லை, மழை முகில், கார் மேகம் என்று சொல்கிறாங்க பாருங்கள். கார் முகில், மழை முகில், மழை தரும். அந்த முகில் வந்தால் மழை தரும். அப்படிப்பட்ட அந்த மழை முகில் போன்று உதவுகின்ற அறவினைகளை செய்தல். ஆக அந்த மழை எந்த எதிர்பார்ப்பும் கொண்டிருப்பதில்லை, அது இயல்பாக பொழிகிறது. கடவுள் சொல்வார், நான் அனுப்பும் மழையும் பனியும் இங்கு இந்த மண்ணகத்தில் வந்து எந்த பயனையும் தராமல் வீணாக சும்மா வராது, அது பயனை விளைவிக்கும். இந்த மழை அது பல்வேறு குண நலன்களை கொண்டிருந்தாலும் இந்த இரண்டும் அவற்றுள் மிக முதன்மையானவை. அவை என்ன? அதற்கு வள்ளுவர் ஒரு குறளை மிக அருமையான முறையில் பதிவு செய்கிறார். அது பலருக்கும் தெரிந்திருக்கும், தெரிந்தவங்களாம் சேர்ந்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழை. மழை என்பது என்ன? அதாவது உணவு உண்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உணவையெல்லாம் கொடுத்து தானும் உணவாக வருவது மழை. ஆக மழையே ஒரு உணவு. அது உணவுகளையும் தயாரிப்பதற்கான அடிப்படையாக அமைகிறது. அதைத்தான் அப்படியே நாம் இறை நன்மை ஆண்டவர் நற்கரணைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். கடவுள் நற்கரணை ஆண்டவர் இந்த உலகிற்கு எல்லாவற்றையும் வழங்குகிறார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். அது மட்டுமல்லாமல் அவரே நன்மையாக வருகிறார், தன் உயிரையே கொடுக்கிறார், உடலையே உணவாக கொடுக்கிறார் என்பதெல்லாம் இதன் பொருள், இதன் அடையாளம். இங்கு எல்லாருமே இந்த காறாண்மை போன்று திகழ வேண்டும். இந்த மழை முகில் போன்று இயற்கை வளங்கள் எல்லாமே செயல்படுகின்றன. மரம் எதை குறித்து அல்லது எந்த பயனை, தனக்கான ஊதியத்தை குறித்து அது நிழல் தருகிறது? அது இயங்குகிறது. அது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிர். அந்த உயிரினங்கள் எல்லாமே இப்படித்தான், எந்த பலனும் அங்கு எதிர்பார்க்கவில்லை, மாறாக அவை இயங்குகின்றன. கடவுள் தனக்கு தந்த அந்த கடமைகளை, கட்டளைகளை மிகச்சிறப்பாக செயல்படுத்துகின்றன. எந்த ஒரு தன் நலமோ அல்லது தன் லாபம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊதியமோ இல்லாமல் இயல்பாக இயங்குகின்றன. அத்தகைய அந்த இயற்கையில் ஒரு தலை சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டவர்கள் மாந்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் இந்த இயற்கையெல்லாம் ஆளுகை செய்வதற்கென்று அங்கு கடவுளுடைய அந்த அறிவோடு, பகுத்தறிவோடு, அவருடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இன்னும் எத்தகைய மேன்மையானவர்களாக இருக்க வேண்டும், இருக்க முடியும். அதை இன்று நாம் உறுதியேற்றுக்கொள்வோம். ஏனெனில் இத்தகைய மழை முகில் போன்று இருக்கிறவர்கள்தான் உதவ முடியும். உதவி என்றாலே அதனுடைய பொருள் என்ன? உதவி, வேறொன்றுமில்லை. உள் உணர்ந்து தன்னலமின்றி விரைந்து செயல்படுத்துகிற நன்மை தான் உதவி. அதைத்தான் அன்னை மரியா எலிசபெத்துக்கு செய்கிறாங்க. அவங்க யாரும் வலியுறுத்தி சொல்லவில்லை, எம்மா அங்கே போய் உதவி செய்யன்னு சொல்லவில்லை, அல்லது எம்மா நீ எனக்கு வந்து உதவி செய்யும் யாரும் எலிசபெத்து வலிந்து கேட்கவில்லை. ஆனால்

0: இயல்பாக கேள்விப்படுகிறார்கள், என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது, நன்று, அதை உள்ளுணர்கிறேன், எனவே தன்னலமின்றி நான் விரைந்து செயல்படுத்துகிறேன். அவ்வளவுதான், அதான் உதவி, அதைத்தான் மழை முகில் செய்கிறது. ஆக இன்று நாம் இந்த ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம், உள்ளத்தில் பதித்துக்கொண்டு நாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். மேகம், மேகம் என்றால் தமிழ் சொல் அல்ல, அது சமஸ்கிருதம். அதில் அடிக்கடி நாம் மேகம் என்று தான் பயன்படுத்துகிறோம். அதற்கான தமிழ் சொல் என்ன? தனித்தமிழ் சொல் முகில், முகில். எனவே நம் வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு முகில் என்று பெயர் வைக்கலாம். முகிலி, முகிலாள், முகிலினி, இந்த மாதிரிலாம் பெயர் வைக்கலாமே. ஆனால் மேகம் தமிழ் அல்ல. எனவே மேகம் என்பதை தவிர்த்து முகில் என்கிற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். இங்கே இந்த செய்யுளில் வருகிற சொல் அது கார், காராண்மை, முகில் என்று நாம் பார்க்கணும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இந்த ஆறாம் திரிகடுகத்தில் வருகிற அந்த செய்தி, இவையெல்லாமே மிக உயரிய பண்பாளர்களுக்குரிய பண்புகள் என்பதை நாம் மறக்காமல் இருப்போம். அதாவது நாம் பாராட்டுதற்குரியவர்களாக இருக்கையில் நம்மை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் அதை நாணத்தோடு ஏற்றுக்கொள்வோம். பாராட்டுதற்குரிய நிலையில் நாம் இருந்தாலும் ஒருவர் அதை பாராட்டாமல் மறைக்கிறார் என்றாலும் அதை மிக அருமையான முறையில் பொறுத்து கொள்வோம். மழை முகில் போன்று உதவுவதையே அடிப்படை கட்டளையாக, கனவாக நாம் அதை நிகழ்த்துவோம். இத்தகைய செயல்பாடுகளில் ஊறி விரைந்து செயல்படுத்துவோம். ஆக திரிகடுகம் அது நம் வாழ்வின் மருந்தாக தொடரட்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

தாய்க்கு ஒரே பிள்ளை. சென்ற உரையில் கப்பர்நகும் நகரில் நூற்றுவர் தலைவனான ரோமானிய படைத்தலைவன் ஒருவன் திமிர்வாத நோயால் பாதிக்கப்பட்ட தன் எளிய பணியாளனுக்காக இயேசுவிடம் வந்து விழுத்த தாழ்மை நிறைந்த விசுவாச மன்றாட்டை குறித்து சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் நலமடைவான் என்ற அந்த வீரன் வெளிப்படுத்திய ஒப்பற்ற பேரொளி விசுவாசத்தையும் பணிவையும் பாராட்டி, இயேசு கிறிஸ்து தூரத்திலிருந்தபடியே அந்த ஊழியனை குணப்படுத்திய விவிலிய மறைபொருள் குறித்து எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக நயின் என்னும் ஊரில் விதவை தாயின் ஒரே மகன் இறந்து பாடையிலே கொண்டு செல்லப்பட்ட போது அத்தாயின் பெருந்துயரத்தைக் கண்டு மனம் இறங்கி இயேசு கிறிஸ்து இறந்து போன அந்த வாலிபனுக்கு மீண்டும் உயிரளித்து தன் இறை வல்லமையை வெளிப்படுத்திய உன்னத விவிலிய நிகழ்வு குறித்து இன்று காண்போம். தாய்க்கு ஒரே பிள்ளை. நல்லறிஞர் இயேசுபிரான் செல்லும்போது நயின் என்னும் சிற்றூரின் நடுவில் வந்தார். சில்லென்ற காற்று வர கண்டதேபோல் தெருவினில் அனைவரும் வணங்கி நின்றார். செல்கின்ற வழியினிலே ஊர்வலத்தில் தேம்புகின்ற அழுகுரலை இயேசு கேட்டார். நில்லென்று ஊர்வலத்தை நிறுத்தி பார்த்தார். நீட்டியொரு மகன் பள்ளி கொண்டிருந்தான். ஐயாவே, என் செய்வேன்? எனது வீட்டில் அரசாள பிறந்த மகன் ஒருவனேதான். செய்யாத நேர்த்தி இல்லை. கோவில் சென்று ஜபம் செய்தேன், பலனில்லை, மாண்டுவிட்டான். பொய்யாக போனதையா எனது வாழ்வு? புரியவில்லை நீர் யாரோ, எந்த ஊரோ? கை சோர்ந்தே அழுகின்றேன். வேறு என்ன கடவுள் வந்து என்னை காப்பார் என்றாள் அன்னை. இளங்கதிர் போல் புன்னகையை இயேசு வீசி இருகையை நீட்டி அந்த சவத்தில் வைத்தார். உளமாற, வாலிபனே, எழுவாய் என்றார். உறங்கி பின் விழிப்பவன் போல் அவன் எழுந்தான். வளமான தன் மகனைக் கண்ட அன்னை மண்டியிட்டாள். இறை தூதன் நீரே என்றாள். குளமான கண்களையும் துடைத்து கொண்டாள். கூடியிருந்தோர், கடவுள் வந்தார் என்றார். நயின் ஊரில் விதவையின் மகனுக்கு இயேசு கிறிஸ்து உயிரளித்த உன்னத நிகழ்வை எளிய நல் தமிழில் விளக்குகிறது இப்பகுதி. விண்ணக அருளாளரும் நல்லறிஞருமாகிய இயேசுபிரான் தனது நற்செய்தி பயணத்தின் போது நயும் என்னும் அமைதியான சிற்றூரின் நடுவே நடந்து வந்தார். அவரது வருகை வெயிலின் தணிவாக சில்லென்ற தென்றல் காற்று வீசுவதைப் போன்றொரு தெய்வீக அமைதியை அங்கே ஏற்படுத்தியது. அதை உணர்ந்த தெருவிலிருந்த மக்கள் அனைவரும் இயேசுவை மிகுந்த மரியாதையோடு வணங்கி நின்றனர். இயேசுநாதர் நடந்து சென்ற அந்த வழியிலே எதிரே வந்த ஒரு இறுதி ஊர்வலத்தில் மக்கள் சோகத்துடன் தேம்பி தேம்பி அழுத குரலொளியை தனது திருச்செவிகளால் கேட்டார். துயரம் நிறைந்த அந்த அழுகுரலை கேட்டதும் கருணை உள்ளம் கொண்ட இயேசுநாதர் அந்த ஊர்வலத்தை நிறுத்துங்கள் என்று கூறி நில் என சொல்லி அந்த பாடையை நிறுத்தி உற்று நோக்கினார். அங்கே ஒரு வாலிப மகன் கால்களை நீட்டி சவப்பாடையிலே பள்ளி கொண்டிருந்தான். ஒரு வாலிபனின் தாயானவள் கணவனை இழந்து இப்போது தன் ஒரே மகனையும் இழந்து தவித்த விதவையாவாள். அவள் இயேசுவை கண்டு, ஐயாவே, என் வீட்டில் அரசால பிறந்த என் ஒரே மகனும் இதோ மாண்டுவிட்டான், நான் இனி என்ன செய்வேன் என்று அழுது புலம்பினாள். அவன் நலமுடன் வாழ வேண்டாத திருக்கோவில்கள் இல்லை, செய்யாத நேர்த்தி கடன்களும் ஜபங்களும் இல்லை, ஆனால் எல்லாமே பலனின்றி போய் என் வீட்டின் ஒரே ஒளி அணைந்துவிட்டது. என் வாழ்வே பொய்யாய் போய்விட்டது. ஐயா, நீர் யாரோ, எந்த ஊரோ என எனக்கு தெரியவில்லை. கை சோர்ந்து அழும் இந்த எளியவளை காப்பாற்ற கடவுளா வந்து உதவப் போகிறார் என்று தன் சொல்லண்ணா துயரத்தையும் நம்பிக்கையின்மையையும் கதறி வெளிப்படுத்தினாள். அத்தாயின் எல்லை பாராத பெருந்துயரத்தைக் கண்டு உள்ளமுருகிய இயேசுநாதர் விடியற்கால இளங்கதிர் போன்ற பேரருள் புன்னகையை சிந்தி பாடையின் அருகே சென்று தனது இரு கரங்களையும் நீட்டி அந்த சவத்தின் மீது வைத்தார். அவர் தனது அகில உலக அதிகாரமிக்க குரலால் உளமாற, வாலிபனே, உனக்குச் சொல்கிறேன், எழுந்து நில் என்று கட்டளையிட்டார். உடனே ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழிப்பவனைப் போல அந்த செத்த வாலிபன் உயிர் பெற்று உயிரோடு எழுந்தமர்ந்தான். இறந்த தன் மகன் மீண்டும் முழு ஆரோக்கியத்துடனும் வளமையுடனும் உயிரோடு எழுந்து நிற்பதைக் கண்ட அந்த அன்னை அளவில்லா ஆனந்தமுற்று இயேசுவின் பாதங்களில் மண்டியிட்டு, நீர் மெய்யாகவே இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் என்று போற்றி புகழ்ந்தாள். அதுவரை கண்ணீரால் குளம்போல நிறைந்திருந்த தன் கண்களைத் துடைத்துக் கொண்டு அப்பேரொருளை எண்ணி வியந்தாள். அங்கே கூடியிருந்த திரளான மக்கள் அனைவரும், நம்மிடையே மாபெரும் இறைவாக்கினர் தோன்றியுள்ளார், கடவுள் தம் மக்களை தேடி வந்து சந்தித்துள்ளார் என்று ஆரவரித்து போற்றினர்.

0: செய்திகள்.
1: கொலம்பியாவில் ஆகஸ்ட் 10 நாள் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனது ஒருமைப்பாட்டையும் நெருக்கத்தையும் தெரிவிக்கும் வகையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அந்நாட்டு அதிபர் அபெலாடோ டீலா எஸ்பிரியல்லா அவர்களுடன் புதன்கிழமை தொலைபேசியில் உரையாடினார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் விளைவுகளால் துன்புறும் அனைவருக்கும் திருத்தந்தை தனது நெருக்கத்தை வெளிப்படுத்தினார் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குறிப்பாக தனது ஆதரவையும் ஜெபங்களையும் தெரிவித்ததுடன், காயமடைந்தவர்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் அவசர நிலை பணிகளில் ஈடுபட்டுள்ள மனிதாபிமான பணியாளர்களுக்கும் தனது ஆதரவை தெரிவித்தார் என்றும் அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது கொலம்பியாவின் தற்போதைய நிலைமை குறித்தும், நிலநடுக்கத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலைமை குறித்தும் திருத்தந்தையும் அதிபரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆகஸ்ட் 10 நாள் ஏற்பட்ட இந்த 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் உள்ள சோக்கோ மாகாணத்தில் சான் ஹோசே டெல் பால்மர் அருகே மையம் கொண்டிருந்தது. நாட்டின் பரந்த பகுதிகளில் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டதுடன், சோக்கோ, வாலேடெல் காவ்கோ, ரிசாரால்டா, கால்டாஸ் மற்றும் கிந்தியோ ஆகிய மாகாணங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது. காலி மற்றும் பிரெய்ரா நகரங்களும் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்டன. ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் ஆகஸ்ட் 28 நாள் வெளியிட்ட மதிப்பீட்டின்படி, அப்போது வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் 331 பேர் உயிரிழந்துள்ளனர், 4449 பேர் காயமடைந்துள்ளனர், மேலும் 143 பேர் காணாமல் போயுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது.
0: 5 கண்டங்களைச் சேர்ந்த 147 புதிதாக நியமிக்கப்பட்ட ஆயர்கள் செப்டம்பர் 22 முதல் 10 நாள் வரை ரோம் நகரில் நடைபெறும் உருவகப் பயிற்சியில் பங்கேற்று வருகின்றன. ஆயர்களுக்கான திருப்பீடத்துறையும் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பீடத்துறையும் இணைந்து இப்பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ளன. ஆயர்களின் பணி, நற்செய்தி பணி, ஆன்மீக மற்றும் மீட்பு பணி, திருவழிபாடு, சிறார்களையும் பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பாதுகாத்தல், திரு அவை நிர்வாகம், திருச்சட்டம், சமயங்களுக்கு இடையிலான உரையாடல், குருத்துவ உருவாக்கம் மற்றும் இன்றைய கலாச்சார சவால்கள் உள்ளிட்ட முக்கிய தலைப்புகள் இப்பயிற்சியில் இடம்பெறுகின்றன. பங்கேற்கும் 147 ஆயர்களில் 98 பேர் ஆயர்களுக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்துள்ள பயிற்சியிலும், 49 பேர் நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறை ஏற்பாடு செய்துள்ள பயிற்சியிலும் பங்கேற்கின்றனர். குறிப்பாக மறைபரப்பு திரு அவைகளுக்கான ஆயர்களின் பணிகள் குறித்தும் இந்த பயிற்சி கவனம் செலுத்துகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் இறப்பின் 800 ஆண்டு நினைவை கொண்டாடும் இந்த யூபிலி ஆண்டையொட்டி ஆயர்கள் அசிசி நகருக்கு திருப்பயணம் மேற்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செப்டம்பர் 7 நாள் இரு பயிற்சிகளுக்கும் பங்கேற்கும் ஆயர்கள் இணைந்து நடைபெறும் அமர்வில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் மகத்தான மானுடம் திருமடலையும் ஒன்றிணைந்த திரு அவை பற்றிய இறைவியலையும் குறித்து சிந்திக்க உள்ளார். செப்டம்பர் 10 நாள் புனித பேதுரு பெருங்கோவிலில் திருப்பலி மற்றும் அருள் இயக்கங்களின் வணிகம் நடைபெறுவதுடன் பயிற்சி நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து ஆயர்கள் திருத்தந்தை அவர்களை சந்தித்து உரையாட உள்ளனர்.
1: செப்டம்பர் 1 நாள் கடைபிடிக்கப்பட்ட அணுவாயுத சோதனைகளுக்கு எதிரான அனைத்துலக நாளையொட்டி, அணு ஆயுத சோதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திருப்பிடம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை உருவாக்குவது நீதியும் நிலையானதுமான அமைதியை ஏற்படுத்துவதற்கு இன்றியமையாதது என்றும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் அவையில் உரையாற்றிய ஐநாவுக்கான திருப்பிடத்தின் நிரந்தர பார்வையாளர் பணிக்குழுவின் ஆலோசகரும் பொறுப்பாளருமான பேரர் தந்தை ராபர்ட் டி மர்ஃபி அவர்கள், அணுவாயுத சோதனைகள் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தும் நீடித்த மற்றும் பேரழிவுமிக்க விளைவுகளை எடுத்துரைத்தார். 1945 முதல் 2017 ஆண்டு வரை 15 நாடுகளில் 2000 அதிகமான அணுவாயுத சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இவற்றின் தாக்கங்கள் இன்றும் உயிர் தப்பியவர்கள், குறிப்பாக பழங்குடியினர், பெண்கள், குழந்தைகள் மற்றும் எதிர்கால தலைமுறையினரை பாதித்து வருகின்றன. புற்றுநோய், இதயநாள நோய்கள், பிறவி குறைபாடுகள் மற்றும் உளவியல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் திருமடலை மேற்கோள் காட்டிய பேரர் தந்தை மர்ஃபி அவர்கள், முழுமையான அணுவாயுத சோதனை தடை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றும், அணுவாயுத சோதனைகள் மீதான தற்போதைய தடைகளை நாடுகள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அணுவாயுத பெருக்கத்தை தடுப்பதற்கும் அணுவாயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்குமான அனைத்துலக முயற்சிகளுக்கு திருப்பிடம் தொடர்ந்து ஆதரவளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
0: அமெரிக்க கத்தோலிக்க பொதுநிலை பணியாளராக டேல் ரெசினில்லா எழுதிய மரண தண்டனை கைதிகள் வரிசையில் ஒரு கிறிஸ்துவர் தண்டனை விதிக்கப்பட்டோருக்கான எனது அர்ப்பணிப்பு என்ற நூல் தற்போது ஆங்கிலத்தில் வெளியாகியுள்ளது. ஜூலை 29 நாள் இன்சன்டினியோ பிரஸ் வெளியிட்ட இந்நூல் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கும் கைதிகளிடையே அவர் 20 மேலாக ஆற்றிய மீட்பு பணியை பதிவு செய்கிறது. 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இதன் அசல் இத்தாலிய பதிப்பிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னுரை எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ரெசினில்லாவின் பணியை கடவுளின் இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு தலைசிறந்த வழிகாட்டி என்று அவர் வர்ணித்துள்ளார். வெற்றிகரமான நிதிசார் வழக்கறிஞராக திகழ்ந்த ரெசினில்லா அப்போது ஏற்பட்ட ஒரு தீவிர ஆன்மீக விழிப்புணர்வை அடுத்து தனது தொழிலை துறந்து மரண தண்டனை கைதிகளுக்கு சேவை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவரது பல பத்தாண்டு கால சேவையை பாராட்டி 2021 வாழ்வுக்கான பாப்பிரை கழகம் அவருக்கு தனது முதல் வாழ்வின் பாதுகாவலர் விருதை வழங்கி கௌரவித்தது. உண்மையான வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்நூல் கைதிகள், அவர்களது குடும்பத்தினர், பாதிக்கப்பட்டோரின் உறவினர்கள், சிறை ஊழியர்கள் மற்றும் ஆன்மீக பணியாளர்கள் மீது மரண தண்டனை ஏற்படுத்தும் மன ரீதியான தாக்கத்தை ஆராய்கிறது. துன்பமும் தண்டனையும் நிறைந்த இடங்களில் இரக்கம், பரிவு மற்றும் மனித நேயம் பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தை இந்நூலில் உள்ள பதிவுகள் எடுத்து காட்டுகின்றன.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 4 புனித ரோஸ் விட்டர் போ. இத்தாலி நாட்டிலுள்ள விட்டர்போ பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1235 ஆண்டு பிறந்தார் ரோஸ் விட்டர்போ. குழந்தை பருவம் முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் தன் 7வது வயது முதல் கடினமான தவ முயற்சிகளை செய்து ஒருத்தல் வாழ்வினை மேற்கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த ரோசிற்கு புனித மரியன்னை காட்சியளித்து தவ வாழ்வினை வாழ்வதற்கு மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். புனித மரியன்னையின் கட்டளைப்படி நகர வீதிகளில் நற்செய்தியினையும் தவ வாழ்வினையும் போதித்த ரோஸ் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார். ஜெர்மனி அரசர் 2 ஃபிரெட்ரிக் விட்டர்போ நகரினை கைப்பற்றி திருத்தந்தைக்கு எதிராக செயல்பட இதனை கடுமையாக எதிர்த்த ரோசினை அரசர் விட்டர்போ நகரிலிருந்து வெளியேற்றினார். சொரியானோ மற்றும் விட்ரோசியானோ பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்த ரோஸ் கிபி 1251 ஆண்டு விட்டர்போ திரும்பி ஏழை கிளாரம்மாள் சபையில் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டார். ஏழை கிளாரம்மாள் சபையினர் ரோஸ் சபையில் சேர்வதற்கு அனுமதி மறுத்ததால் தன் இல்லத்தில் வாழ்ந்த ரோஸ் கிபி 1252 ஆண்டு தன் 18வது வயதில் விண்ணகம் சென்றார். அழியா உடல்வரம் பெற்ற ரோசினை திருத்தந்தை 3 கலிஸ்தூஸ் புனிதராக உயர்த்தி துறவர சபைகளால் புறம்பாக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ரோசின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகிலுள்ள அனைத்து துறவர சபைகளுக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
2: நேர்காணல்
4: இனிய இதய எங்கள் அனைவருக்கும் உங்கள் அருட்சகோதரி பிரைடாவின் வணக்கம். மறைக்கல்வி குறித்த பல்வேறு கருத்துக்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த பகுதியிலே மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு எவ்வாறு புனிதர்களை பற்றி நாம் எடுத்துக் கூறலாம் என்பதை தெரிந்து கொண்டோம். மீண்டுமாக அருட்தந்தை அவர்கள் மத்தியில இருக்கிறார். மறைக்கல்வி குழந்தைகள் பீட சிறார்களாக அல்லது தங்களுடைய எதிர்கால வாழ்விலே ஒரு துறவரத்தை தழுவதற்கு காரணமா இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே அனுபவித்திருக்கிறோம். அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை அருட்தந்தை அவர்கள் நம்மோடு வழங்க வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர்.
5: வணக்கம் சிஸ்டர்.
4: ஃபாதர், மறைக்கல்விக்கு வருவதன் முக்கியமான நோக்கமாக முன்பெல்லாம் இருந்தது வந்து அந்த குழந்தைகள் சிறுக சிறுக பீட சிறுவார்களாக மாறுவார்கள். அங்கிருந்து அவர்களுக்கு வந்து ஒரு தேவ அழைத்தலை பெற்று ஒரு அருட்தந்தையாகவோ அருட்பணியாளராகவோ வளருவதற்கு ஒரு விதை அந்த மறைக்கல்வி வகுப்பில் தான் இடப்படுகிறது என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையும் கூட. அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் ஃபாதர்.
5: மறைக்கல்வி பங்கேற்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த மறைக்கல்விங்கிறது ஏறக்குறைய அது கட்டாயமானது. மறைக்கல்விக்கு வராத பிள்ளைகள், அனுப்பப்படாத பிள்ளைகள்ங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அதுவும் வர வசதி இல்லாம ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க தான் வர்றது இல்லை. மற்றபடி மறைக்கல்வி வந்து இப்ப எங்க ரெண்டு மறை மாவட்டங்கள்லயும் அந்த ஞாயிறு மறைக்கல்விங்கிறது வந்து கட்டாயம், எல்லாரும் வருப்பாங்க, அது இயல்பா வருவாங்க. மறைக்கல்விக்கு இந்த பாலர் வகுப்பே இருக்குது, கேஜி, அதுவே அவங்களுக்கு தொடங்குறாங்க. அப்பவே நான் சொல்லுவேன், இந்த ரொம்ப அழக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்கிட்ட விடுங்கன்னு சொன்னா அவங்க விட மாட்டாங்க, பெற்றோர்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அழுவாங்க, அப்புறம் ஒழுங்கா இருப்பாங்க, நாங்க போறோம்ட்டு கிளம்பிடுவாங்க. மறைக்கல்வி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் உள்ளது. ஏன்னா கோட்டாறு மறை மாவட்டத்துல, ஒருங்கிணைந்த கோட்டாறு மறை மாவட்டத்துல மறைக்கல்விங்கிறது பல ஆண்டுகளாக என்னுடைய சிறு பருவத்திலேயே மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி நடந்து கொண்டிருந்தது. கிளை பங்குகள்ல கூட எல்லா இடத்துலையும் ஒரு கோவில் இருக்குதுன்னா அங்க மறைக்கல்வி நடக்கும். இப்ப என்ன, திருப்பலியை ஒட்டி அதுக்கு முன்னையோ பின்னையோ நடக்குது, முன்னாடி ஈவினிங் நடக்கும். சரி, அந்த மறைக்கல்வியில இருந்துதான் அதுக்கு மேல எதுக்கு நல்லா வர முடியும். பாலர் சபைங்கிறது பிறகு அது வந்து ஒரு பயிற்சி அமைப்பு. பாலர் சபை எங்களுக்கு சிறார் இயக்கம் அல்லது சிறுவழி இயக்கம். சிறுவழி இயக்கங்கிறது வந்து பொதுவானதா இருந்தாலும் எங்களுடைய மறை மாவட்டங்கள்ல வந்து அது குழந்தைகளுக்காக சிறாருக்காக தான் பயிற்சி. சிறுவழி இயக்கம், பாலர் சபை, ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ளவங்க பாலர் சபை, எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ளவங்க சிறுவழி இயக்கம், அதுக்கு மேல உள்ளவங்க ஒய்சிஎஸ் 12. அப்படி எங்களுக்கு அந்த படிநிலை அமைப்பு இருக்குது, அந்த பயிற்சி அமைப்புகள் இருக்குது. அதுல எல்லாரும் அதுலதான் வரணும், சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயர் லியோன் தர்மாத அவங்க இருக்கும்போது அவங்க மறைக்கல்வியிலேயே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, இந்த சிறார் பணியிலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அது பிறகு நான் சொல்லுவேன், அந்த இது அவங்க தான் இந்த ஒரு வரையறையை கொண்டு வந்தது. இவங்க இந்த ஏஜ் குரூப் இளைஞர் இயக்கம் வரைக்கும் வேற எதுலையும் அதிகமா சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தாலும் இதுல கட்டாயம் வரணும். இது என்ன பயிற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாலசபை. மறைக்கல்வியுடைய நோக்கம் வேற, இதோட நோக்கம் வேற. பீட பணியாளர்ங்கிறது வந்து இன்னொரு நோக்கம், அவங்க சர்வீஸ் ஓரியன்டேஷன், அவங்களுக்கு அதிகமா சர்வீஸ். பாலர் சபைக்கெல்லாம் சர்வீஸ் இல்ல, பயிற்சி தான், ஃபார்மேஷன். இவங்க வந்து பணி, பீட பணி செய்யறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அந்த பீடத்துல அவங்க எப்படி நிற்க வேண்டும், என்னென்ன பணி ஆற்ற வேண்டும், எப்பவும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கறது. இதெல்லாம் மறைக்கல்வியில இருந்துதான் ஊற்றெடுக்குது. மறைக்கல்வியில தான் வழிபாடுனா என்னங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அந்த இதுல வந்து அவங்க வழிபாட்டுல பங்கெடுக்கிறாங்க. அதோட இந்த பீட சிறாரா இருக்கிறவங்க தான் நிறைய பேரு. அதுக்கு ஏன்னா பீட சிறார்களுக்கு எப்போதுமே அருள்பணியாளரோடையும் அருள் சகோதரிகள் இருந்த அவங்களோடையும் துறவர சகோதரர் அவங்க நெருக்கமா இருப்பாங்க. பயிற்சிகளுக்கு வர்றது, அவங்க வந்து சும்மா எதுக்குனாலும் இவர்கள்னு பீட சிறார் அணின்னே ஒண்ணு இருக்கும். இப்ப பீட பணியாளர்கள் சொல்றோம், பீட பூக்கள்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கிடலாம். அவங்க அவங்க அவங்களோட எப்போதுமே ஒரு அவங்க ஒரு குரூப்பாக அர்ப்பணியாளரோட தொடர்புல இருப்பாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு அந்த இறை அழைத்தலுங்கிற வித மனசுல ஊன்றப்படுறது உண்டு. அதுல இருந்தா நிறைய பேர் இப்ப அருள்பணியாளராகவோ கிறித்துவ கல்லூரியில எல்லாம் இருக்கவங்கள்ட்ட கேட்டா அதுல வந்து 90 விழுக்காடு பேரும் பீடசிறாரா இருந்தவங்களதான் இருப்பாங்க. அதில் அந்த பீடசிறார் பணி மறைக்கல்வியினால ஊக்குவிக்கப்படுகிற, மறைக்கல்வியிலிருந்து முளைத்தெழுந்த அந்த பீட பணியாளர்கள் அடுத்து இறை அழைத்தலுக்கும் உதவி செய்யறாங்க. இந்த பீட பணியாளர்னு சொல்லும் போது அவங்களுடைய பயிற்சிகள் வேற, அவங்களுக்கு பயிற்சிகள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு பீட பணியாளர்களுக்கு இன்னும் ஒரு உணர்வளவுலையும் அவர்களுக்கு ஒரு எழுச்சியான ஒரு மனநிலை இருக்கிறத பார்க்கலாம். என்ன வேணாலும் அதான் அவங்க முதல்ல வந்து நிற்பாங்க, என்ன தேவை. அது மட்டும் இல்ல, அருள் பணியாளர்களுக்கு அருள் சகோதரிகளுக்கெல்லாம் ஏதாவது உதவிகள் தேவைன்னா கூட அவங்க தான் செய்வாங்க. அப்படி அந்த ஒரு முறையில பீட பணியாளர்கள் இருக்கிறாங்க. அந்த பீட பணியாளர்களை தனியாக அவங்களுக்கு ஒரு அமைப்பு வச்சு, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியை வச்சு நடத்துறதெல்லாம் இருக்குது, அது ரொம்ப நல்லது. அவங்க பீட பணியாளர்களுக்குன்னு நாங்க என்ன பண்ணுவோம்னா அதுங்களுக்கு தனியாக ஒரு பயிற்சி கொடுப்போம். பீட பணியாளர்களாக வரும்போது கூட சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செரிமணி வச்சு எடுக்கிறது, அப்புறம் அவங்களுக்குள்ள யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது. அந்த பீட பணியாளர்களுக்கு நாங்க வைக்கிற பயிற்சி பொதுவாக ஒரு சுற்றுலாவும் பயிற்சியும் இணைந்து எங்கேயாவது ஒரு பயிற்சியாளர்கிட்ட கூட்டிட்டு போவோம். ஒரு பிரீஸ்ட், அதிகம் பிரீஸ்ட் தான், அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருந்து ஒரு சுற்றுலா மதியத்துக்கு மேல, அப்ப ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஆர்வமா வரவும் செய்வாங்க. அந்த மாதிரி நாங்க அந்த பீட பணியாளர்கள்ங்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட பயிற்சிகள். ஆனா மறைக்கல்வி பயிற்சி வேற, பீட பணியாளர் பயிற்சி வேற. மறைக்கல்வி பயிற்சிங்கிறது வந்து அது மறந்த மறக்க கூடாத ஒண்ணு, இறை நம்பிக்கை பயிற்சி. ஆனா பீட பணியாளர்களுக்கு என்னன்னா பணி
6: பணி பயிற்சி,
5: பணி பணி உணர்வு. நம்ம வந்து எப்படி அதுல என்னன்னா அந்த பீட பணியாளர்களுக்கு இடையிலையும் போட்டி உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பீட பணின்னு சொல்லும் போது அதுல வந்து எல்லாமே ஒரே மாதிரிப்பட்ட பணி அல்ல, அதிகம் ஆக்டிவானது ஒண்ணு உண்டு, கொஞ்ச நேரம் அதிகம் ஆக்டிவா இல்லாம இருக்கக்கூடிய பணி உண்டு. அந்த ஆக்டிவான பணியை எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதுல அவங்களை வந்து நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு இந்த நாள் இந்த நாலு பேர் இந்த நாள் இந்த நாலு பேர்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சமூக பயிற்சி அங்க கிடைக்குது. ஆமா, நம்ம சமூகத்துல வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி செய்யறதல்ல, நம்முடைய பங்கேற்பு தேவைப்படுற இடத்துல கொடுக்குறோம், இல்லாத நேரத்துல மற்றவங்களுக்கு வழி விடுறோம். இந்த ஒரு அருமையான ஒரு சமூக ஒரு பயிற்சியும் அவங்களுக்கு கிடைக்குது. சமூகத்திலயும் நமக்கு எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கும், ஆனா எல்லா திறமையும் ஒரே திறமையா எல்லா எல்லாரும் ஒரே நேரத்துல கொடுக்கறதுக்கு தேவை இருக்காது. வித்தியாசமான திறமைகள் நமக்கு தேவைப்படும். அந்த பயிற்சிகள் வந்து நமக்கு பீடப்பணியாளர்கள் கொடுக்க முடியுது. அது இவங்க இந்த பீடப்பணியாளர்கள் பிறகு மறைக்கல் வகுப்பு போகும்போது அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டான மாணவர்களாக இருக்க முடியும். அதிக பயிற்சி பெற்ற அதிக மற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அவங்களுக்கு மறைக்கல். அதாவது மறைக்கல்வியிலிருந்து அவங்க வந்து வளமை பெறுறாங்க, மறைக்கல்விக்கு அவங்க கொடுக்கவும் செய்யறாங்க. இந்த ரெண்டு இருவழி பாதை ஆன ஒரு அமைப்பு நமக்கு பணியாளர்களை அப்படி உருவாக்க முடியும். ஆனா சில இடங்கள்ல இருந்து பீட பணியாளர்களை இன்னும் பீட சிறுமியர்களை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. வெறும் அது ஒரு ஆணாதிக்க ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய பங்குகள் இன்னும் இருக்குது. எங்க மறை மாவட்டத்திலயும் இருக்குது. எவ்வளவு விழிப்புணர்வு வந்தாலும் பல இடங்கள்ல வந்து சிறுமியரை வந்து பீடத்துல பெற்றோர்
4: விரும்புறதில்லை.
5: சில இடங்களை பெற்றோர் விரும்பினாலும் என்னன்னு தெரியாது, ஒரு அமை அப்படி ஒரு சூழ்நிலை வருது. சில இடங்கள்ல சில அருள்பணியாளர்களே அவங்கள விரும்புறதில்லை, பயமும் இருக்கும் ஒருவேளை. இப்ப நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால பயம் இருக்கலாம், பீட சிறுமிகள் வந்தா பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்க பீட சிறுவர்களும் பீடத்துல நிக்கக்கூடிய மற்றவங்க பீட சாக்கிரிஸ்ட நிக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப கட்டுப்பாடோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி பயம் இருக்கலாம், காரணம் தெரியாது எனக்கு. என்ன காரணமா இருந்தாலும் பல சில இடங்கள்ல வந்து பீட சிறுமியர்கள் வந்து தயங்கிறது காணப்படுகிறது. இருந்தானா அதை மாறணும். எல்லாரும் இந்த சிறுவர்களோடு நாம் அணுகும் போது அடிப்படையில் என்னன்னா, ஒரு குழந்தையை பார்க்கும் போது இயேசு குழந்தை தான் நினைவு வரணும். நாம் பார்க்கறது ஒரு இயேசு குழந்தையை பார்க்குறோம். அது பாயா இருந்தாலும் சரிதான், கேர்ளா இருந்தாலும் சரிதான், ஒரு இயேசு குழந்தைய பார்க்கறோங்கிற உணர்வோட பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்படி பார்க்கறதுக்கு பெரியவங்களும் எல்லாருமே மனசை பழகி அப்படி இல்லையாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வராது. எல்லா மாணவர்களையும் எல்லா பீடசிறாரையும் எல்லாருக்கும் சரியான ஒரு பயிற்சி கொடுத்து அந்த பணியை பகிர்ந்து செய்யறதுக்கு வழிகாட்டுறதுக்கு முடியும். அதுக்கு கட்டாயம் மறைக்கல்வி ஹெல்ப் பண்ணும், மறைக்கல்வி இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க.
4: மிக்க நன்றி ஃபாதர்.
5: தேங்க் யூ.
4: எல்லாரும் சொல்றது மாதிரிதான், மறைக்கல்வி தான் ஒருத்தரை பீட பணியாளராக்குகிறது. பீட பணியாளர் கடைசி வந்து சேர்கிற இடம் ஒரு பொது பணியாளராக, குறிப்பாக அருட்பணியாளராக, அருண் துறவு பணிக்கு கூட நிறைய பேர் வருவதை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய பகிர்வுக்கு மிக்க நன்றி ஃபாதர். இந்த நிகழ்வில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களே, மறைக்கல்வி மாணவ மாணவியர் எவ்வாறு பீடப்பூக்களாக மாறி பணி வாழ்விற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் என்ற ஒரு அருமையான பகிர்வை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: மோதல்கள் மற்றும் பிளவுகளுக்கு மத்தியில் திரு அவை சேவை, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தின் சாட்சியாக திகழ வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 3 வியாழனன்று அரபு நாடுகளின் இலத்தீன் திருவழிபாட்டு ஆயர்களின் மாநாட்டின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அப்பகுதியில் நிலவும் அரசியல், சமூக மற்றும் சமய பதற்றங்களை சுட்டிக்காட்டியதுடன் ஈராக், சிரியா மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பிற பகுதிகளில் தங்கள் நம்பிக்கைக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்த அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினரின் சாட்சியத்தை எடுத்துக்காட்டினார். துன்புறும் மக்களுக்கு, குறிப்பாக போரின் காரணமாக இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளான குடும்பங்களுக்கும், போரினால் வலுவிழந்த சமூகங்களுக்கும் ஆயர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். திரு அவையின் பணி, நற்செய்தி, இறை வேண்டுதல், திருவருட்சாதனங்கள் மற்றும் கிறிஸ்தவ உருவாக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை எடுத்துரைத்தார். குடும்பங்கள், இளைஞர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு, குறிப்பாக வளைகுடா நாடுகளில் தங்கள் குடும்பங்களை விட்டு வெகு தொலைவில் வாழும் மக்களுக்கு சிறப்பாக மேய்ப்பு பணி கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, யாரும் அந்நியராக உணராத இல்லமாக திரு அவை விளங்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
2: குருத்துவ உருவாக்கத்தின் மையம் என்பது இயேசுவோடு உடனிருந்து அவரோடு ஆழமான உறவை வளர்த்துக் கொள்வதை கற்றுக்கொள்வதுதான் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். செப்டம்பர் 3 வியாழனன்று மொல்ஃபட்டாவில் உள்ள 10 பயஸ் மாநில குருத்துவ கல்லூரி மற்றும் அவர்சா மறைமாவட்ட குருத்துவ கல்லூரியைச் சேர்ந்த குருத்துவ மாணவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கல்வி, ஒழுக்கம் மற்றும் உருவாக்கத்தின் பல்வேறு நிலைகள் இன்றியமையாதவை என்றாலும் அவை அனைத்தும் இறைவனோடு கொண்டிருக்கும் தனிப்பட்ட உறவில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இயேசு 12 திருத்துதர்களை அழைத்த நிகழ்வை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, குருத்துவ உருவாக்கத்தை இயேசுவோடு இருப்பதற்காக மலையில் ஏறி செல்வது போன்றது என்று விவரித்ததுடன், குருத்துவ அழைப்பு என்பது ஒருவரின் தனிப்பட்ட தகுதியை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக இறைவனின் இலவசமான மற்றும் கொடையாக வழங்கப்படும் தேர்வை அடிப்படையாக கொண்டது என்றும் கூறினார். குருத்துவ மாணவர்கள் முழு திரு அவைக்கும் நம்பிக்கையின் அடையாளம் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் அர்ப்பணிக்க அவர்கள் முன்வருவது இளைஞர்கள் மத்தியில் இறைவனின் அழைப்பு இன்றும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியாக விளங்குகிறது என்று கூறினார்.
1: இன்றைய உலகின் நலிவுற்ற மற்றும் காயப்பட்ட சூழல்களில் வாழும் மக்களிடையே கடவுளை கண்டறிவதன் மூலம் துறவர வாழ்வு வாழும் ஆண்களும் பெண்களும் ஆயுதங்களற்ற பகையை தணிக்கக்கூடிய அமைதியின் இறைவாக்கினர்களாக மாற அழைக்கப்படுகிறார்கள் என்று துறவர மற்றும் மறைத்தூது பணிவாழ்வு கழகங்களுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் அருள் சகோதரி சிமோனா பிராம்பில்லா அவர்கள் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸின் துறவர சபை தலைவர்கள் பேரவையின் 2வது பொதுக்கூட்டத்தின் தொடக்க நிகழ்வின் போது காணொலி வாயிலாக தனது செய்தியை பகிர்ந்த அவர், எளிய குழந்தை இயேசுவில் மெசியாவை அடையாளம் கண்டுகொண்ட சிமியோன் மற்றும் அண்ணாவின் நம்பிக்கையை சிந்திக்குமாறு பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சிறிய மற்றும் வலுவற்ற அடையாளங்களின் வழியாக வெளிப்படும் இறை பிரசன்னத்தை நுண்ணுணர்வுடன் கண்டறிவதற்கு சிமியோன் மற்றும் அண்ணாவின் தாழ்மையான இறை வேண்டுதல் வாழ்வு துறவர வாழ்வை மேற்கொள்பவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக விளங்குகிறது என்றும் அவர் கூறினார்.
2: போலந்து நாட்டின் அரசு பள்ளிகளில் மறைக்கல்வி வகுப்புகளை ஒழுங்குபடுத்தும் புதிய விதிகள் பெற்றோர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆயர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த மாற்றங்கள் மாணவர்கள் மறைக்கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்வதை கடினமாக்கக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். மாணவர்கள் மறைக்கல்வி கற்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படவில்லை. எனினும் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டில் 75.6% விழுக்காடு மாணவர்கள் மறைக்கல்வி வகுப்புகளில் கலந்து கொண்டனர் என்று கத்தோலிக்க திரு அவை புள்ளியியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மறைக்கல்வி வகுப்புகளை ஒரு நாளின் முதல் அல்லது கடைசி வகுப்பாக அமைப்பது மாணவர்களை அதிகாலையிலே பள்ளிக்கு வரவோ அல்லது வழக்கமான பாட வேலைகள் முடிந்த பின்னரும் பள்ளியிலே இருக்கவோ கட்டாயப்படுத்தலாம் என்று பெற்றோர்களும் மறைக்கல்வி ஆசிரியர்களும் கூறுகின்றனர். குறிப்பாக வெகு தொலைவில் இருந்து பயணம் செய்து பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு இந்த சூழல் கடினமாக அமைந்து அவர்கள் மறைக்கல்வியிலிருந்து விலக வழிவகுக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் தங்கள் இறை நம்பிக்கை குறித்து கேள்விகள் கேட்கவும் திரு அவையின் போதனைகளை புரிந்து கொள்ளவும் ஐரோப்பிய பண்பாட்டிற்கு கிறிஸ்தவம் ஆற்றிய பங்களிப்பை பற்றி தெரிந்து கொள்ளவும் மறைக்கல்வி வகுப்புகள் வாய்ப்பளிக்கின்றன என்று மறைக்கல்வி ஆசிரியர் அனிதா ரைசாக்கர் மஜேஸ்காவ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

Die Trommeln rufen zu den Waffen. Washington

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 4, புனித ரோஸ் விட்டர் போ. இத்தாலி நாட்டிலுள்ள விட்டர்போ பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1235 ஆண்டு பிறந்தார் ரோஸ் விட்டர்போ. குழந்தை பருவம் முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் தன் 7வது வயது முதல் கடினமான தவ முயற்சிகளை செய்து ஒருத்தல் வாழ்வினை மேற்கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த ரோசிற்கு புனித மரியன்னை காட்சியளித்து தவ வாழ்வினை வாழ்வதற்கு மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். புனித மரியன்னையின் கட்டளைப்படி நகர வீதிகளில் நற்செய்தியினையும் தவ வாழ்வினையும் போதித்த ரோஸ் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார். ஜெர்மனி அரசர் 2 ஃபிரெட்ரிக் விட்டர்போ நகரினை கைப்பற்றி திருத்தந்தைக்கு எதிராக செயல்பட இதனை கடுமையாக எதிர்த்த ரோசினை அரசர் விட்டர்போ நகரிலிருந்து வெளியேற்றினார். சொரியானோ மற்றும் விட்ரோசியானோ பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்த ரோஸ் கிபி 1251 ஆண்டு விட்டர்போ திரும்பி ஏழை கிளாரம்மாள் சபையில் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டார். ஏழை கிளாரம்மாள் சபையினர் ரோஸ் சபையில் சேர்வதற்கு அனுமதி மறுத்ததால் தன் இல்லத்தில் வாழ்ந்த ரோஸ் கிபி 1252 ஆண்டு தன் 18வது வயதில் விண்ணகம் சென்றார். அழியா உடல்வரம் பெற்ற ரோசினை திருத்தந்தை 3 கலிஸ்தூஸ் புனிதராக உயர்த்தி துறவர சபைகளால் புறம்பாக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ரோசின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகிலுள்ள அனைத்து துறவர சபைகளுக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
2: நேர்காணல்
4: நீனிய இதை எங்கள் அனைவருக்கும் உங்கள் அருட்சகோதரி பிரைடாவின் வணக்கம். மறைக்கல்வி குறித்த பல்வேறு கருத்துக்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த பகுதியிலே மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு எவ்வாறு புனிதர்களை பற்றி நாம் எடுத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டோம். மீண்டுமாக அருட்தந்தை அவர்கள் மத்தியில இருக்கிறார். மறைக்கல்வி குழந்தைகள் பீட சிறார்களாக அல்லது தங்களுடைய எதிர்கால வாழ்விலே ஒரு துறவரத்தை தழுவதற்கு காரணமா இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய வாழ்விலே அனுபவித்திருக்கிறோம். அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை அருட்தந்தை அவர்கள் நம்மோடு வழங்க வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர்.
5: வணக்கம் சிஸ்டர்.
4: ஃபாதர், மறைக்கல்விக்கு வருவதன் முக்கியமான நோக்கமாக முன்பெல்லாம் இருந்தது வந்து அந்த குழந்தைகள் சிறுக சிறுக பீட சிறுவார்களாக மாறுவார்கள். அங்கிருந்து அவர்களுக்கு வந்து ஒரு தேவ அழைத்தலை பெற்று ஒரு அருட்தந்தையாகவோ அருட்பணியாளராகவோ வளருவதற்கு ஒரு விதை அந்த மறைக்கல்வி வகுப்பில் தான் இடப்படுகிறது என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையும் கூட. அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் ஃபாதர்.
5: மறைக்கல்வி பங்கேற்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த மறைக்கல்விங்கிறது ஏறக்குறைய அது கட்டாயமானது. மறைக்கல்விக்கு வராத பிள்ளைகள், அனுப்பப்படாத பிள்ளைகள்ங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அதுவும் வர வசதி இல்லாம ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க தான் வர்றது இல்லை. மற்றபடி மறைக்கல்வி வந்து இப்ப எங்க ரெண்டு மறை மாவட்டங்கள்லயும் அந்த ஞாயிறு மறைக்கல்விங்கிறது வந்து கட்டாயம், எல்லாரும் வருவாங்க. அது இயல்பா வருவாங்க. மறைக்கல்விக்கு இந்த பாலர் வகுப்பே இருக்குது, கேஜி, அதுவே அவங்களுக்கு தொடங்குறாங்க. அப்பவே நான் சொல்லுவேன், இந்த ரொம்ப அழக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்கிட்ட விடுங்கன்னு சொன்னா அவங்க விடமாட்டாங்க, பெற்றோர்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அழுவாங்க, அப்புறம் ஒழுங்கா இருப்பாங்க, நாங்க போறோம்ட்டு கிளம்பிடுவாங்க. மறைக்கல்வி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் உள்ளது. ஏன்னா கோட்டாறு மறை மாவட்டத்துல, ஒருங்கிணைந்த கோட்டாறு மறை மாவட்டத்துல மறைக்கல்விங்கிறது பல ஆண்டுகளாக என்னுடைய சிறு பருவத்திலேயே மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி நடந்து கொண்டிருந்தது. கிளை பங்குகள்ல கூட எல்லா இடத்துலையும் ஒரு கோவில் இருக்குதுன்னா அங்க மறைக்கல்வி நடக்கும். இப்ப என்ன, திருப்பலியை ஒட்டி அதுக்கு முன்னையோ பின்னையோ நடக்குது, முன்னாடி ஈவினிங் நடக்கும். சரி, அந்த மறைக்கல்வியில இருந்துதான் அதுக்கு மேல எதுக்கு நல்லா வர முடியும். பாலர் சபைங்கிறது பிறகு அது வந்து ஒரு பயிற்சி அமைப்பு. பாலர் சபை எங்களுக்கு சிறார் இயக்கம் அல்லது சிறுவழி இயக்கம். சிறுவழி இயக்கங்கிறது வந்து பொதுவானதா இருந்தாலும் எங்களுடைய மறை மாவட்டங்கள்ல வந்து அது குழந்தைகளுக்காக சிறாருக்காக தான் சிறுவழி இயக்கம். பாலர் சபை ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ளவங்க பாலர் சபை, எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ளவங்க சிறுவழி இயக்கம், அதுக்கு மேல உள்ளவங்க ஒய்சிஎஸ் 12. அப்படி எங்களுக்கு அந்த படிநிலை அமைப்பு இருக்குது, அந்த பயிற்சி அமைப்புகள் இருக்குது. அதுல எல்லாரும் அதுலதான் வரணும், சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயர் லியோன் தர்மதா அவங்க இருக்கும்போது அவங்க மறைக்கல்வியிலேயே ரொம்ப ஆர்வங்க உள்ளவங்க, இந்த சிறார் பணியிலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அது பிறகு நான் சொல்லுவேன், அந்த இது அவங்க தான் இந்த ஒரு வரையறையை கொண்டு வந்தது. இவங்க இந்த ஏஜ் குரூப் இளைஞர் இயக்கம் வரைக்கும் வேற எதுலையும் அதிகமா சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தால் இதுல கட்டாயம் வரணும். இது என்ன பயிற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாலசபை. மறைக்கல்வியுடைய நோக்கம் வேற, இதோடைய நோக்கம் வேற. பீட பணியாளர்ங்கிறது வந்து இன்னொரு நோக்கம், அவங்க சர்வீஸ் ஓரியன்டேஷன், அவங்களுக்கு அதிகமா சர்வீஸ். பாலர் சபைக்கெல்லாம் சர்வீஸ் இல்ல, பயிற்சி தான், ஃபார்மேஷன். இவங்க வந்து பணி, பீட பணி செய்யறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அந்த பீடத்துல அவங்க எப்படி நிற்க வேண்டும், என்னென்ன பணி ஆற்ற வேண்டும், எப்பவும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கறது. இதெல்லாம் மறைக்கல்வியில இருந்தான் ஊற்றெடுக்குது. மறைக்கல்வியில தான் வழிபாடுனா என்னங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அந்த இதுல வந்து அவங்க வழிபாட்டுல பங்கெடுக்கிறாங்க. அதோட இந்த பீடசிறாரா இருக்கிறவங்க தான் நிறைய பேர். அதுக்கு ஏன்னா பீடசிறார்களுக்கு எப்போதுமே அருள்பணியாளரோடையும் அருள் சகோதரிகள் இருந்த அவங்களோடையும் துறவர சகோதரர் தான் அவங்க நெருக்கமா இருப்பாங்க. பயிற்சிகளுக்கு வர்றது, அவங்க வந்து விளையா சும்மா எதுக்குனாலும் இவர்கள் பீடசிறார் அணின்னே ஒண்ணு இருக்கும். இப்ப பீட பணியாளர்கள் சொல்றோம், பீட பூக்கள்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கிடலாம். அவங்க அவங்க அவங்களோட எப்போதுமே ஒரு அவங்க ஒரு குரூப்பாக அருள் பணியாளரோட தொடர்புல இருப்பாங்க. இயல்பாகவே அவங்களுக்கு அந்த இறை அழைத்தலுங்கிற வித மனசுல ஊன்றப்படுறது உண்டு. அதுல இருந்தா நிறைய பேர் இப்ப அருள் பணியாளராகவோ குறித்த கல்லூரியில எல்லாம் இருக்கவங்கள்ட்ட கேட்டா அதுல வந்து 90 விழுக்காடு பேரும் பீடசிறாரா இருந்தவங்களதான் இருப்பாங்க. அந்த பீடசிறார் பணி மறைக்கல்வியினால ஊக்குவிக்கப்படுகிற, மறைக்கல்வியிலிருந்து முளைத்தெழுந்த அந்த பீட பணியாளர்கள் அடுத்து இறை அழைத்தலுக்கும் உதவி செய்யறாங்க. இந்த பீட பணியாளர்னு சொல்லும் போது அவங்களுடைய பயிற்சிகள் வேற, அவங்களுக்கு பயிற்சிகள் கொஞ்சம் கூட அவங்களுக்கு பீட பணியாளர்களுக்கு இன்னும் ஒரு உணர்வளவுலையும் அவர்களுக்கு ஒரு எழுச்சியான ஒரு மனநிலை இருக்கிறத பார்க்கலாம். என்ன வேணாலும் அவங்க முதல்ல வந்து நிற்பாங்க, என்ன தேவை. அது மட்டும் இல்ல, அருள் பணியாளர்களுக்கு அருள் சகோதரிகளுக்கெல்லாம் ஏதாவது உதவிகள் தேவைன்னா கூட அவங்க தான் செய்வாங்க. அப்படி அந்த ஒரு முறையில பீட பணியாளர்கள் இருக்கிறாங்க. அந்த பீட பணியாளர்களை தனியாக அவங்களுக்கு ஒரு அமைப்பு வச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியை வச்சு நடத்துறதெல்லாம் இருக்குது, அது ரொம்ப நல்லது. அவங்க பீட பணியாளர்களுக்குன்னு நாங்க என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தனியா ஒரு பயிற்சி கொடுப்போம். பீட பணியாளர்களாக வரும்போது கூட சில நேரங்கள்ல அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செரிமணி வச்செடுக்கிறது, அப்புறம் அவங்களுக்குள்ள யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்கறது. அந்த பீட பணியாளர்களுக்கு நாங்க வைக்கிற பயிற்சி பொதுவாக ஒரு சுற்றுலாவும் பயிற்சியும் இணைந்து எங்கேயாவது ஒரு பயிற்சியாளர்கிட்ட கூட்டிட்டு போவோம். ஒரு பிரீஸ்ட், அதிகமும் பிரீஸ்ட் தான், அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருந்து ஒரு சுற்றுலா மதியத்துக்கு மேல, அப்ப ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஆர்வமா வரவும் செய்வாங்க. அந்த மாதிரி நாங்க அந்த பீட பணியாளர்கள்ங்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட பயிற்சிகள். ஆனா மறைக்கல்வி பயிற்சி வேற, பீட பணியாளர் பயிற்சி வேற. மறைக்கல்வி பயிற்சிங்கிறது வந்து அது மறக்க கூடாத ஒண்ணு, இறை நம்பிக்கை பயிற்சி. ஆனா பீட பணியாளர்களுக்கு என்னன்னா பணி
4: பயிற்சி,
5: பணி உணர்வு. நம்ம வந்து எப்படி அதுலயும் என்னன்னா அந்த பீட பணியாளர்களுக்கு இடையிலையும் போட்டி உணர்வு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல பீட பணின்னு சொல்லும் போது அதுல வந்து எல்லாமே ஒரே மாதிரிப்பட்ட பணி அல்ல, அதிகம் ஆக்டிவானது ஒண்ணு உண்டு, கொஞ்ச நேரம் அதிகம் ஆக்டிவா இல்லாம இருக்கக்கூடிய பணி உண்டு. அந்த ஆக்டிவான பணியை எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அதுல அவங்கள வந்து நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு இந்த நாள் இந்த நாலு பேர் இந்த நாள் இந்த நாலு பேர்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சமூக பயிற்சி அங்க கிடைக்குது. ஆமா, நம்ம சமூகத்துல வந்து நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி செய்யறதல்ல, நம்முடைய பங்கேற்பு தேவைப்படுற இடத்துல கொடுக்குறோம், இல்லாத நேரத்துல மற்றவங்களுக்கு வழி விடுறோம். இந்த ஒரு அருமையான ஒரு சமூக ஒரு பயிற்சி அவங்களுக்கு கிடைக்குது. சமூகத்திலயே நமக்கு எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கும், ஆனா எல்லா திறமையும் ஒரே திறமைய எல்லா எல்லாரும் ஒரே நேரத்துல கொடுக்கறது தேவை இருக்காது. வித்தியாசமான திறமைகள் நமக்கு தேவைப்படும். அந்த பயிற்சிகள் வந்து நமக்கு பீட பணியாளர்கள் கொடுக்க முடியுது. அது இவங்க இந்த பீட பணியாளர்கள் பிறகு மறைக்கல்வி வகுப்பு போகும்போது அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டான மாணவர்களாக இருக்க முடியும். அதிக பயிற்சி பெற்ற அதிக மற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அவங்களுக்கு மறைக்கல்வி. அதாவது மறைக்கல்வியிலிருந்து அவங்க வந்து வளமை பெறுறாங்க, மறைக்கல்விக்கு அவங்க கொடுக்கவும் செய்யறாங்க. இந்த ரெண்டு இருவழி பாதை ஆன ஒரு அமைப்பு நமக்கு பீட பணியாளர்களை அப்படி உருவாக்க முடியும். ஏன்னா சில இடங்கள்ல இருந்த பீட பணியாளர்களை இன்னும் பீட சிறுமியர்களை எடுக்கிறது தயங்குறாங்க. வெறும் அது ஒரு ஆணாதிக்க ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய பங்குகள் இன்னும் இருக்குது. எங்க மறை மாவட்டத்துல இருக்குது, எவ்வளவு விழிப்புணர்வு வந்தாலும் பல இடங்கள்ல வந்து சிறுமியரை வந்து பீடத்துல பெற்றோர் விரும்புறதில்ல. சில இடங்கள்ல பெற்றோர் விரும்பினாலும் என்னன்னு தெரியாது, ஒரு அமை அப்படி ஒரு சூழ்நிலை வருது. சில இடங்கள்ல சில அருள் பணியாளர்களே அவங்கள விரும்புறதில்ல, பயமும் இருக்கும். ஒருவேளை இணைப்ப நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால பயம் இருக்கலாம், பீட சிறுமிகள் வந்தா பிரச்சனைகள் வரும். ஏன்னா அங்க பீட சிறுவர்களும் பீடத்துல நிக்கக்கூடிய மற்றவங்க பீட சாக்கிரஸ் நிக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப கட்டுப்பாடோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி பயம் இருக்கலாம், காரணம் தெரியாது எனக்கு. என்ன காரணமா இருந்தாலும் பல சில இடங்கள்ல வந்து பீட சிறுமியர்கள் வந்து தயங்கிறது காணப்படுகிறது. இருந்தாலும் அதை மாறணும். எல்லாரும் இந்த சிறுவர்களோடு நாம் அணுகும் போது அடிப்படையில் என்னன்னா, ஒரு குழந்தையை பார்க்கும்போது இயேசு குழந்தை தான் நினைவு வரணும். நாம் பார்க்கறது ஒரு இயேசு குழந்தைய பார்க்குறோம், அது பாயா இருந்தாலும் சரிதான் கேர்ளா இருந்தாலும் சரிதான், ஒரு இயேசு குழந்தைய பார்க்குறோங்கிற உணர்வோட பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்படி பார்க்கறதுக்கு பெரியவங்களும் எல்லாருமே மனசை பழகி அப்படி இல்லையாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வராது. எல்லா மாணவர்களையும் எல்லா பீடசரையும் எல்லாருக்கும் சரியான ஒரு பயிற்சி கொடுத்து அந்த பணியை பகிர்ந்து செய்யறதுக்கு வழிகாட்டுறதுக்கு முடியும். அதுக்கு கட்டாயம் மறைக்கல்வி ஹெல்ப் பண்ணும், மறைக்கல்வி இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க.
4: மிக்க நன்றி ஃபாதர்.
5: தேங்க்யூ.
4: எல்லாரும் சொல்றது மாதிரிதான், மறைக்கல்விதான் ஒருத்தரை பீட பணியாளராக்குகிறது. பீட பணியாளர் கடைசி வந்து சேர்கிற இடம் ஒரு பொது பணியாளராக, குறிப்பாக அருட்பணியாளராக, அருண் துறவு பணிக்கு கூட நிறைய பேர் வருவதை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய பகிர்வுக்கு மிக்க நன்றி ஃபாதர். இந்த நிகழ்வில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபாதர். இனிய இதயங்களே, மறைக்கல்வி மாணவ மாணவியர் எவ்வாறு பீடப்பூக்களாக மாறி பணி வாழ்விற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் என்ற ஒரு அருமையான பகிர்வை அருட்தந்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: மோதல்கள் மற்றும் பிளவுகளுக்கு மத்தியில் திரு அவை சேவை, நம்பிக்கை மற்றும் நல்லிணக்கத்தின் சாட்சியாக திகழ வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 3 வியாழனன்று அரபு நாடுகளின் இலத்தீன் திருவழிபாட்டு ஆயர்களின் மாநாட்டின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அப்பகுதியில் நிலவும் அரசியல், சமூக மற்றும் சமய பதற்றங்களை சுட்டிக்காட்டியதுடன் ஈராக், சிரியா மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பிற பகுதிகளில் தங்கள் நம்பிக்கைக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்த அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினரின் சாட்சியத்தை எடுத்துக்காட்டினார். துன்புறும் மக்களுக்கு, குறிப்பாக போரின் காரணமாக இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளான குடும்பங்களுக்கும், போரினால் வலுவிழந்த சமூகங்களுக்கும் ஆயர்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். திரு அவையின் பணி, நற்செய்தி, இறை வேண்டுதல், திருவருட்சாதனங்கள் மற்றும் கிறிஸ்தவ உருவாக்கம் ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை எடுத்துரைத்தார். குடும்பங்கள், இளைஞர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு, குறிப்பாக வளைகுடா நாடுகளில் தங்கள் குடும்பங்களை விட்டு வெகு தொலைவில் வாழும் மக்களுக்கு சிறப்பாக மேய்ப்பு பணி கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, யாரும் அந்நியராக உணராத இல்லமாக திரு அவை விளங்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
2: குருத்துவ உருவாக்கத்தின் மையம் என்பது இயேசுவோடு உடனிருந்து அவரோடு ஆழமான உறவை வளர்த்துக் கொள்வதை கற்றுக்கொள்வதுதான் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். செப்டம்பர் 3 வியாழனன்று மொல்ஃபட்டாவில் உள்ள 10 பயஸ் மாநில குருத்துவ கல்லூரி மற்றும் அவர்சா மறைமாவட்ட குருத்துவ கல்லூரியைச் சேர்ந்த குருத்துவ மாணவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, கல்வி, ஒழுக்கம் மற்றும் உருவாக்கத்தின் பல்வேறு நிலைகள் இன்றியமையாதவை என்றாலும் அவை அனைத்தும் இறைவனோடு கொண்டிருக்கும் தனிப்பட்ட உறவில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்றும் கூறினார். இயேசு 12 திருத்துதர்களை அழைத்த நிகழ்வை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, குருத்துவ உருவாக்கத்தை இயேசுவோடு இருப்பதற்காக மலையில் ஏறி செல்வது போன்றது என்று விவரித்ததுடன், குருத்துவ அழைப்பு என்பது ஒருவரின் தனிப்பட்ட தகுதியை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக இறைவனின் இலவசமான மற்றும் கொடையாக வழங்கப்படும் தேர்வை அடிப்படையாக கொண்டது என்றும் கூறினார். குருத்துவ மாணவர்கள் முழு திரு அவைக்கும் நம்பிக்கையின் அடையாளம் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் அர்ப்பணிக்க அவர்கள் முன்வருவது இளைஞர்கள் மத்தியில் இறைவனின் அழைப்பு இன்றும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியாக விளங்குகிறது என்று கூறினார்.
1: இன்றைய உலகின் நலிவுற்ற மற்றும் காயப்பட்ட சூழல்களில் வாழும் மக்களிடையே கடவுளை கண்டறிவதன் மூலம் துறவர வாழ்வு வாழும் ஆண்களும் பெண்களும் ஆயுதங்களற்ற பகையை தணிக்கக்கூடிய அமைதியின் இறைவாக்கினர்களாக மாற அழைக்கப்படுகிறார்கள் என்று துறவர மற்றும் மறைத்தூது பணிவாழ்வு கழகங்களுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் அருள் சகோதரி சிமோனா பிராம்பில்லா அவர்கள் தெரிவித்தார். பிலிப்பைன்ஸின் துறவர சபை தலைவர்கள் பேரவையின் 2வது பொதுக்கூட்டத்தின் தொடக்க நிகழ்வின் போது காணொலி வாயிலாக தனது செய்தியை பகிர்ந்த அவர், எளிய குழந்தை இயேசுவில் மெசியாவை அடையாளம் கண்டுகொண்ட சிமியோன் மற்றும் அண்ணாவின் நம்பிக்கையை சிந்திக்குமாறு பங்கேற்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சிறிய மற்றும் வலுவற்ற அடையாளங்களின் வழியாக வெளிப்படும் இறை பிரசன்னத்தை நுண்ணுணர்வுடன் கண்டறிவதற்கு சிமியோன் மற்றும் அண்ணாவின் தாழ்மையான இறை வேண்டுதல் வாழ்வு துறவர வாழ்வை மேற்கொள்பவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக விளங்குகிறது என்றும் அவர் கூறினார்.
2: போலந்து நாட்டின் அரசு பள்ளிகளில் மறைக்கல்வி வகுப்புகளை ஒழுங்குபடுத்தும் புதிய விதிகள் பெற்றோர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் ஆயர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளன. இந்த மாற்றங்கள் மாணவர்கள் மறைக்கல்வி வகுப்புகளில் கலந்து கொள்வதை கடினமாக்கக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். மாணவர்கள் மறைக்கல்வி கற்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படவில்லை. எனினும் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டில் 75.6% விழுக்காடு மாணவர்கள் மறைக்கல்வி வகுப்புகளில் கலந்து கொண்டனர் என்று கத்தோலிக்க திரு அவை புள்ளியியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மறைக்கல்வி வகுப்புகளை ஒரு நாளின் முதல் அல்லது கடைசி வகுப்பாக அமைப்பது மாணவர்களை அதிகாலையிலே பள்ளிக்கு வரவோ அல்லது வழக்கமான பாட வேலைகள் முடிந்த பின்னரும் பள்ளியிலே இருக்கவோ கட்டாயப்படுத்தலாம் என்று பெற்றோர்களும் மறைக்கல்வி ஆசிரியர்களும் கூறுகின்றனர். குறிப்பாக வெகு தொலைவில் இருந்து பயணம் செய்து பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு இந்த சூழல் கடினமாக அமைந்து அவர்கள் மறைக்கல்வியிலிருந்து விலக வழிவகுக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் தங்கள் இறை நம்பிக்கை குறித்து கேள்விகள் கேட்கவும் திரு அவையின் போதனைகளை புரிந்து கொள்ளவும் ஐரோப்பிய பண்பாட்டிற்கு கிறிஸ்தவம் ஆற்றிய பங்களிப்பை பற்றி தெரிந்து கொள்ளவும் மறைக்கல்வி வகுப்புகள் வாய்ப்பளிக்கின்றன என்று மறைக்கல்வி ஆசிரியர் அனிதா ரைசாக்கர் மஜேஸ்காவ் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.